செம்பகத்தைகுத்தமானத்து பொன்னம்பி சும்பனம் கொள்ளானொருங்கி.

கிளி ஒற்றிக்கு பாடியதெல்லோ, ஒற்றிக்கு பாடியதெல்லோ. செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்னம்.

0: நல்லா சாப்பிடும்
1: சாப்பிடு.
0: I love freaking fear in your eyes.
1: செம செம ஏடி நீ காமசூத்ரா தோனே காம்படிஷனா?